சில சிரிஞ்ச் ci ni mu ko baye won xel nak ci fonk ko ak dundal ko doy na ci limu ni mu ko daan defé ca boba nga xamné at mu nek serigne bi dana bind qasida.